தாதேத்தா தாதேத்தா தாதேத்தா திட்ட கத்தாக திகுன்னு தானு திக்கட்டு கத்தாக திகுன்னு தாதா தாதா தாதேத்தா தாதேத்தா தாதேத்தா திட்ட கத்தா.